0: ITN விலாவுதேகாயை
1: காடாக்கலின் பத்தர விஸ்தர சமக அலுத்தும துருத்தனகன் உன்னு சும்முன தேஷு பாலனைய விதிஸ் கிரிடா துரத்துரு சவிஸ்தரம்
2: லக்கன மோனின் ஏஸ் அலு
3: சம அனு
4: தெத்தா கதிகர் தெத்தா தெத்தா தெத்தா

0: குட் மார்னிங் சுபுதாசனாக்கு விழாவு அட்டாய் வினாடி தேக்காய்
1: விழாவு உபவித்துக்கிட்ட ஆவி
2: லொதரையே பெரலிக்கரணு NLB மெகா பவர் தேவந்த மெகா சுப்பிரி டேக்கட் அமதரவ ருபியால் கோட்டியக பவர் சுப்பிரி டேக்க சகா கிராண்ட் சுப்பிரி டேக்கட சுப்பிரி மோட்டரத்தியா NLB மெகா பவர் உபல் அதம்ம மினதிக்கான்

0: Radio ITN.
1: விலாப பெருகுறுக்குலாய்.
2: விலாப உப்பவித்தக்கின் ஆவி.
3: தொதரையே பெரிலிக்கரண NLB Mega Power. தேவன்த மேகா சுப்பிரிதாக்கட அமதரவ ருபியால் கோட்டியக்க பவ சுப்பிரிதாக்க சகா கரேன் சுப்பிரிதாக்கட சுப்பிரி மோட்டரத்தியான் NLB Mega Power உபர் அதம்ம மிலதிக்கான்.

உரகா பலங்க பரங்க காரி வண்டிக்கு வெந்தனிய சமக கமுட்ட லோவட்ட அஹெல்லு கயான் பிந்துவை ஹத்சி.

சமய சூத்திர தீஷ்ணாவ மகா காருணிக புதுரஜானன் வகன்சே விசின் லோக சத்வயா வெத அனுகம்பாவின் தேஷ்ணா கர்ணலத ஆரக்ஷக பரித்ராண தேஷ்ணா அதரின் மகா சமய சூத்திர தேஷ்ணாவ அதி விசேஷ வூவகி தாரகா சமூகய பிரிவரா பெபலின பூர்ண சந்திராசே எதா கபில வஸ்து நகராசன்னே மகா வனபித ஏகாலோக கரமினி சமஸ்த மகா விஸ்வதலேம புத்தஞா சத்ரேட ஹசு கரமினி பவத்மன லத மே தேஷனா விசேஷேன்ம சஜாயனா கிரின்னே சம்யக் திருஷ்டிக தேவி தேவதாம் வான்சேலாகி எல்ம பெல்மஹா ஆசீர்வாதே அபேக்ஷாவினி. எதா புதுரஜானன் வஹன்சேகே ஸ்ரீபாத மூலஹி கௌரவாபிவாதன பூர்வகவ தச தஹசக் சக்ராவாட்யன் சித சபமினி மகானுபாவ சம்பன்ன திவ்ய கணயா புதுரதுன் சரண கிய யம் பிம்பதிக் வீணம் ஏ அய கிசிதா அபாயகாமி வன்னி நெட்டே கியமின் புத்த பிரமுக ஸ்ராவக சங்க ரத்னேட ஸ்வகீய அத்யந்த கௌரவய புதுகலஹ மே வனாஹி விஸ்வகத திவ்ய சக்தீன் ஏகராஷி கரமின் ஜீவிதேட எலமின சகலாந்தராய துருகுட சித சாந்திய செலசீமேலா மகோபகாரி வன பரித்ராண தர்மயகி. சியலு தேவியன்கே ஆசீர்வாதிய பினிச ஏ மகானுபாவ சம்பன்ன மகா சமய சூத்ரிய செதஹே சிதின் சஞ்ஞானிய கருண் லபன்னே பூஜ்ய கண.